வேண்டாமே போனா போது விட்டு போரிக்கு பயம் போலகுது. நம்ம வேலையை பாப்பவா. எக்கா தலைப்பு செய்தி வாசிக்கிறது கிருஜ் அக்கா கோமலா மாமா.

0: மல்டி பேக் டு ஸ்டடி நீங்களோட ஸ்மார்ட் போன் மாற்றம்
1: ஆப்பிள் சாம்சங் உள்பட எல்லா போன்களும் டேப்லெட்டுகளும் நெட்டிக்கும் விலக்குறவில்
0: 10,000 ரூபாய் முதல் போன்கள் வாங்கும் போது பிரைஸ் ரேஞ்ச் அனுசரிச்சு 15,000 ரூபாய் வரை விலை வரும் ப்ராடக்ட்கள் சமானம்
1: ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் ஸ்பெஷல் ஆஃபர்கள்
0: இப்போ எல்லா மல்டி ஃபியூச்சர் ஷோரூம்களிலும்
1: TNC apply.
2: 1979 യൂസഫിലി കേച്ചേരി സംവിധാനം ചെയ്ത നീലത്താമര എന്ന ചിത്രം, 2009 ലാൽ ജോസ് റീമേക്ക് ചെയ്തതും നീലത്താമര എന്ന പേരിൽ തന്നെ ആയിരുന്നു. ഇനി കേൾക്കാം SP വെങ്കടേഷിന്റെ ഈണത്തിൽ യേശുദാസ് പാടിയ ഗാനം, ചിത്രം ഭീഷ്മാചാര്യ.

இருட்டில் ஆவழி பின்தொடர்ந்தெத்துவானாவாதே பின்னாம்புறத்தே இருட்டில் பொட்டிய கைவளத்துண்டினால் அவளுடைய நக்ன பாதங்கள் முறிஞ்சு

உதக கிரியாசேஷமுள்ளுன்ன காகனும் பார்க்கினாவின்னும் கருப்பு. உதக கிரியாசேஷமுள்ளுன்ன காகனும் பார்க்கினாவின்னும் கருப்பு. எங்கிலும் ஆஸ்வாசமேகுன்னு மேனியே மூடுமீ சேலதன் வெண்ம. எங்கிலும் ஆஸ்வாசமேகுன்னு மேனியே மூடுமீ சேலதன் வெண்மா, மூடுமீ சேலதன்.